திருமால் அடியார்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். நீங்கள் நம்முடைய அரங்கநாதன் ஆராதனை என்னும் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் சமய உரையையும் பக்தி பாடல்களையும் கேட்கலாம்.

0: சமய உரையை ஆற்றுகின்றவர் ஐயா ஸ்தீவன் நாராயண பிள்ளை அவர்கள்.
1: கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா. நாமம் பல சொல்லி நாராயணா என்று நாம் அங்கையால் தொழுதும் நல்லெஞ்சே வாமருவி. மண்ணுலகம் உண்டு உமிழ்ந்த வண்டரையும் தந்துழாய் கண்ணனையே காண்க நம் கண். நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தி வழி நடத்தும் திருக்கைலாய மரபு, மெய் கண்டார் வழிவழி பெரோராதீனம், தெய்வ திருப்பெருந்திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் மற்றும் திருப்பெருந்திரு சாந்தலிங்க மருதாசல அடிகளார் பொன்னார் திருவடி போற்றி, மொரிஷசு வானொலி நேயர்கள் மற்றும் பெருமாள் பக்தர்கள் அனைவருக்கும் எனது உளங்கனிந்த வணக்கம். அன்பார்ந்த வானொலி நேயர்களே, புரட்டாசி மாதமாவது இறை பக்தி நிறைந்த ஒரு மாதமாகும். இத்தகைய புனித மாதத்தில் திரு வெங்கடமுடையானுடைய திவ்ய சரித்திரத்தையும் அவனை அடையும் வழிகளையும் சிந்தனை செய்வது மிக உகந்ததாக கருதப்படுகிறது. அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் ஒன்று உடையாய் என்னை ஆள்வோனே. நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழ் ஒன்று இல்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. அதாவது, திருமகள் உறையும் திருமார்பினை உடையவனே, ஒப்பற்ற புகழ் உடையவனே, மூவுலகங்களையும் உடையவனே, என்னை ஆள்பவனே, ஒப்பற்ற தேவர்களும் முனிவர்களும் விரும்புகின்ற திருவேங்கடத்தானே, வேறு புகழிடம் எதுவும் இல்லாத அடியவனாகிய நான் உன் திருவடிகளின் கீழ் அமர்ந்து வந்து சரணடைந்தேன் என்று நம்மாழ்வார் அருளியுள்ளார். நேயர்களே, தனித்து உண்டால் அமழ்ந்தும் நஞ்சாம் என்பார்கள். அது உணவிற்கு மட்டுமல்ல, இறை பக்திக்கும் பொருந்தும். தனியாக அமர்ந்து வழிபாடு செய்வதை விட பல உள்ளங்கள் ஒன்று கூடி ஒரே குரலில் ஒரே எண்ணத்தில் இறைவனின் திருநாமத்தை சொல்லும்போது அங்கோர் அதிமானுத ஆற்றல் உருவாகிறது. நவீன அறிவியல் இன்று ஒலி அலைகளின் அதிர்வு பற்றி பேசுகிறது. மனிதனின் மூளையை அமைதிப்படுத்தவும் எதிர்மறை எண்ணங்களை நீக்கவும் கூட்டு இசை வழிபாட்டுக்கு ஆற்றல் உண்டு என உளவியல் வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் இதையே ஆழ்வார்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மிக அழகாக கூறிவிட்டனர். வைணவத்தில் அடியார் கூட்டம் என்பதற்கு மிக உயர்ந்த இடம் உண்டு. இறைவனை நேரடியாக தொழுவதை விட அவனது அடியார்களோடு கூடி அவனை பாடுவதையே ஆழ்வார்கள் பெரிதும் விரும்பினர். சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் தமது திருப்பாவையில் கூட்டு வழிபாட்டின் பெருமையே உலகிற்கு உணர்த்துகின்றார். ஆண்டாள் தனியாக சென்று கண்ணனை வழிபடவில்லை, ஆயர்பாடியில் இருக்கும் ஒவ்வொரு தோழியையும் எழுப்புகிறார். எல்லாரும் போந்தாரோ, போந்தார் போந்து எண்ணிக்கொள் என்று அனைத்து தோழியரையும் கூட்டிக்கொண்டு ஒரு குழுவாக சென்று இறைவனை பாடுகின்றார்கள். அதேபோல் கூடியிருந்து

0: உயர்ந்தேலோர் எம்பாவாய் என்கிறார் ஆண்டாள். பெருமாளே, நாங்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி உன்னை பாடி அந்த ஆனந்தத்தில் குளிர வேண்டும் என்பதே அவரது வேண்டுகோள். இதுவே பஜனை மரபின் இதய துடிப்பாகும். இறைவனை அடைய பல வழிகள் உண்டு. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று இறைவனை அடையும் நெறிகளாகும். ஆனால் பாமர மனிதனுக்கும் மிக எளிய மற்றும் இனிமையான வழி இசை பக்தியாகும். இசையால் வசமாக இதயம் எதுவும் இல்லை என்பதற்கு இணங்க, பக்தர்கள் எங்கெல்லாம் திருமாலின் திருநாமத்தை பாடுகிறார்களோ அங்கெல்லாம் திருமால் எழுந்தருளியிருப்பான் என்பது உண்மை. ஏனென்றால் இசையோடு கூடிய பஜனையில் பாடுபவனின் அகந்தை அழிகிறது. சுருதியும் தாளமும் மனமும் ஒன்றிணையும் போது எம்முடைய உள்ளம் இறை உள்ளத்தை தொடுகிறது. நேயர்களே, ஆழ்வார்கள் அனைவரும் இசை தமிழ் வளர்த்த சான்றோர்கள். பொய்கை ஆழ்வார் பக்தி என்னும் நெய்யை வார்த்து விளக்கேற்றினார் என்றால், திருப்பான் ஆழ்வார் யாழ் என்னும் இசைக்கருவியை மீட்டியே பெருமாளின் சோதியை தரிசித்து அவனுள் ஐக்கியம் ஆனவர். நம்மாழ்வார் திருவாய்மொழியில் இசையின் பெருமையை பற்றி கூறும்போது, இசைவித்து என்னை உன் தாள் இணைக்கீழ் இருத்தும் அம்மானே, அசைவில் அமரர் தலைவர் தலைவா, ஆதிப்பெருமூர்த்தி, திசைவில் வீசும் செழுமாமணிகள் சேரும் திருக்குடந்தை, அசைவில் உலகம் பரவ கிடந்தாய் காணவாராயே. அதாவது, பெருமாளே, உன்னுடைய திவ்ய குணங்களை நான் இசையாக பாடி பாடி என் மனத்தை உன் திருவடிகளில் நிலை நிறுத்துகிறேன் என்கிறார். அதேபோல பெரியாழ்வார் கண்ணனின் புல்லாங்குழல் இசையை கேட்டு அகில உலகமே மயங்கி நின்றதை அற்புதமாக வர்ணிக்கின்றார். மரங்கள் நின்று மது தாரைகள் பாயும் கோவிந்தன் குழல் கேட்ட பூதங்களே எனவே இசை என்பது இறைவனின் வடிவம். அந்த இசையால் அவனையே துதிப்பது பக்தியின் உச்சக்கட்டம். நேயர்களே, பஜனை மரபின் மிக பெரிய சிறப்பாவது அதில் சாதி, மத, பாலின மற்றும் வர்க்க வேறுபாடுகள் கிடையாது. பண்டிதர் முதல் பாமரர் வரை, குழந்தை முதல் பெரியவர் வரை, அனைவரும் ஒரே குரலில் கோவிந்தா என்று பாடும்போது அங்கே சமத்துவம் பிறக்கிறது. ஆகவே இந்த புரட்டாசி மாதத்தில் வெங்கடாச்சலபதிக்கு துளசி மாலையிட்டு விளக்கேற்றி வழிபடுவது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் நாம சங்கீர்த்தனம் செய்வது. நமது நாவிற்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரம் அவனது திருநாமத்தை சொல்வதுதான். தொண்டரடி பொடியாழ்வார் தமது திருமாலை பாசுரத்தில் பரவசத்தோடு பாடுகிறார். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. அதாவது, அச்சுதா கோவிந்தா என்று உனது திருநாமத்தை நாவினால் சுவைத்து பாடும் இந்த ஆனந்தத்தை விட எனக்கு இந்திரலோக பதவியை கிடைத்தாலும் வேண்டாம். நேயர்களே, இத்துடன் இன்றைய சமய சொற்பொழிவு நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.
1: ஸ்ரீவன் நாராயண பிள்ளை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய இன்றைய அரங்கநாதன் ஆராதனை எனும் சிறப்பு நிகழ்ச்சி அடுத்த பாடலோடு நிறைவு பெற உள்ளது. நம் நிகழ்ச்சியை கேட்குமாறு மனமார்ந்த நன்றி, வணக்கம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.6 98.6 எப்பன் மணி வரிசைகளிலும் காலைதோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தேனி சரகம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. வழக்கமாக காலைதோறும் இதே இடத்தில் இடைச்சான உங்களை உழக்கங்கள் விற்பனை இனிய பாடல்களை நம் அன்புடன் வணங்குகின்றோம். இன்றைக்கு திங்கட்கிழமை அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி. வாழ்க்கை எவ்வளவு பிறதென்று நினைக்கிறோமோ அவ்வளவு சிறியது, எவ்வளவு சிறிதென்று நினைக்கிறோமோ அவ்வளவு பெரியது. ஏனெனில் வாழ்க்கை நம் எதிர்பார்ப்புக்குள் அடங்காது, அது என்றுமே யதார்த்திற்குள் மட்டுமே அடங்கும்.

இனி புரட்டாசி மாத கோவிந்தன் விரதத்தை நீட்டி இந்த சிறப்பு நிகழ்ச்சி அடிப்படையில் பெயர் வகிச்சு உணர்ந்து கொள்கின்றோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டை தின்தோல் மடிவந்தா உன் செவ்வதி சிவத்திற்கு அப்பு அடியோ மோடும் நன்னோடும் பிரிவின்ற ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் மன வார்வினில் மார்கின்ற வார்கின்ற மங்கிய பல்லாண்டு வடிவா சோதி வளத்தோடையும் சுதராடையும் பல்லாண்டு படிப்போர்ப்புக்கும் முடங்கும் அப்பாஞ்ச சந்தியமும் பல்லாண்டே பல்லாண்டே பல்லா

கோவிந்தன் என்பது திருமாலின் திருநாமங்களில் ஒன்று. இந்த திருநாமத்தை பக்தியுடன் நினைப்பது இறைவனுடன் நமக்குள்ள ஆன்மீக தொடர்பை ஆழப்படுத்துகிறது. வாழ்க்கையில் சில நேரங்களில் நமக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் போகலாம். குடும்ப பிரச்சனைகள், பொருளாதார சிரமங்கள், உடல்நல கவலைகள் என பல சோதனைகள் வரலாம். அந்த நேரத்தில் இறைவனை நினைத்து மட உறுதியை பெறுவது நமக்கு ஆறுதலாக அமையும். ஆனால் விரதம் இருந்தால் எல்லா பிரச்சனைகளும் உடனடியாக மறந்துவிடும் என்று நினைக்க வேண்டாம். இறை நம்பிக்கையுடன் சேர்ந்து நல்ல முயற்சியும் பொறுமையும் சரியான செயல்களும் அவசியம்.

புரட்டாசி மாதம் என்பது நமது ஆன்மீக வாழ்க்கையில் ஒடுக்கத்தையும் பக்தியையும் வளர்த்து கொள்ள உதவும் ஒரு புதினமான காலமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் பல பக்தர்கள் தங்களுடைய வழக்கமான வாழ்க்கையில் சில மாற்றங்களை செய்து கொள்கிறார்கள். மேலும் அசைவ உணவுகளை தவிர்ப்பது, சைவ உணவை உட்கொள்வது, தினமும் இறைவனை வழிபடுவது, மேலும் சனிக்கிழமைகளில் விரதம் பெறுப்பது, கோவிந்தனின் திருநாமத்தை சொல்வது போன்ற வழக்கங்கள் பல குடும்பங்களில் கடைபிடிக்கப்படுகின்றன.

0: இன்றைய காலை சிந்தனை என்ன நடக்குமோ இது நடக்குமோ என்று யோசித்துக் கொண்டிருப்பதை விட முயற்சித்து பார், கிடைத்தால் வெற்றி இல்லாவிட்டால் அனுபவம், இரண்டுமே நமக்கு தேவைதான்.
1: With RJ Sundaram from 7 a.m. to 8 a.m. Jaini Seyarangam. Jaini Seyarangam.
0: அனைவருக்கும் எவ்வளோ ஃப்ரீ வானொலியில் இந்த அதிகாலையில் வழக்கமாக வருக வருக என்று அன்புடன் நாம் நல் வரவிக்கின்றோம். இந்த இனிய காலை வேளையில் பக்தியுடனும் அன்புடனும் நாம் வரவிக்கின்றோம். நீங்கள் நல்ல இருக்கீங்களா என்று நம்புகின்றோம். இன்னைக்கு திங்கட்கிழமை, அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி. இனி நவராத்திரி விரதத்தை நேற்றி உங்களுக்காக இந்த சிறப்பு நிகழ்ச்சி அளிப்பதில் பெருமகிழ்ச்சியுடன் கொள்கின்றோம். நவராத்திரி என்பது வெறும் 9 நாட்கள் கொண்டாடப்படும் ஒரு திருவிழா மட்டுமல்ல, இது நம்முடைய மனதை தூய்மைப்படுத்தவும் நம்முள் இருக்கும் நல்ல குணங்களை வளர்த்து கொள்ளவும் அன்னை பராசக்தியின் அருளை நினைத்து வழிபடவும் உதவும் ஓர் ஆன்மீக பயணமாகும்.

அன்னை துர்கை, அன்னை மகாலட்சுமி, அன்னை மகா சரஸ்வதி ஆகிய தேவியரை வழிபடுவதன் மூலம் வீரம், செல்வம், ஞானம் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை நாம் உணர்கின்றோம். வாழ்க்கையில் எத்தனையோ சவால்கள் வருகின்றன. குடும்ப பிரச்சனைகள், பொருளாதார கவலைகள், உடல்நல பிரச்சனைகள், மன அழுத்தங்கள் என பலவற்றை நாம் சந்திக்கின்றோம். அந்த நேரங்களில் இறை வழிபாடு நமக்கு மன அமைதியையும் நம்பிக்கையையும் பொறுமையையும் அளிக்கக்கூடும். அதனால்தான் நவராத்திரி விரதம் என்பது இறைவனை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் நம்மையே நாம் சீர்படுத்திக் கொள்ளும் ஒரு புனிதமான வாய்ப்புக்காகவும் கருதப்படுகிறது.

ஒருவர் 9 நாட்களும் உணவு உண்ணாமல் விரதம் இருக்கலாம். ஆனால் அவர் மற்றவர்களிடம் கோபமாக பேசினால், பிறரை அவமானப்படுத்தினால், போய் சொன்னால், மற்றவர்களுக்கு தீங்கு நினைத்தால், அந்த விரதத்தின் உண்மையான ஆன்மீக நோக்கத்தை அவர் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இறை வழிபாடு என்பது நம்முடைய வெளிப்புறச் செயல்களில் மட்டுமல்ல, நம்முடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும்.

இறைவனிடம் நாம் செல்வத்தை கேட்கின்றோம், ஆரோக்கியத்தை கேட்கின்றோம், குடும்பத்தின் நலனை கேட்கின்றோம், பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக வேண்டுகின்றோம். இவை அனைத்தும் இயல்பான பிரச்சனைகள் தான். ஆனால் அந்தியிடம் இன்னும் ஒரு வார்த்தை ஒரு வரத்தையும் கேட்போம். அம்மா எனக்கு பொறுமையே கொடு, கோபத்தை வெல்லும் மன வலிமையே கொடு, மற்றவர்களின் துன்பத்தை பொறுந்து கொள்ளும் இதயத்தை கொடு, என்னிடம் இருப்பதை பகன்று கொள்ளும் நல்ல மனதை கொடு, என் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் நிலவ அருள் செய். இப்படிப்பட்ட பிரார்த்தனை நம்முடைய உள்ளத்தை நல்ல வழியில் வழி நடத்த உதவும்.

0: many more happy returns of the day.
1: இன்றைக்கு திங்கக்கிழமை அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி இன்றைக்கு ஆங்கிலத்தில் வசித்து வரும் திருமதி நீலா சுந்தரம் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். மகன் ஒளிவ மேலும் நீல் அக்கா இந்திராணி ஜெயா லானினி வாசு வாசன் சோமி பவாடி முத்து சுந்தரம் குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பில் வட்டுக்களை கூறுகிறார்கள். இதே பாட்டை நாம் ஜோய்வன் ரேசன் முன்னிஸ்வாமி செல்வின் முத்துசுவாமி ஈசன் இசை வேலாயுடம் ஜோசன் கல்வின் செவையன் வீரன் நிர்வாணி நிறுவிச்சு கருவான நாகிற்கு மும்படை நாம் அடங்குகின்றோம். இன்றைக்கு கொத்தேஜ் ஊரைச் சேர்ந்த திருமதி சுசீலா நாராயணன் அவரது பிறந்த விழாவை கொண்டாடிக்கிற அவருடைய துணைவன் ஸ்டீவன் மெலுமணி சுந்தரி கலைவாணி பாக்கியம் சந்திரன் பூமாலை ஆகியோரின் சார்பில் நல்வாட்டுக்களை கூறுகிறார்கள். இன்றும் ஹிவியதிசோங்கி ஊரைச் சேர்ந்த திரு காசன் மோரிமுத்து அவரது பிறந்த விழாவை கொண்டாடிக்கிறார். மேலும் அவருடைய துணைவன் பிகை செல்வி விஜயா வருவன் ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள்.

அம்பர்களி இன்றைய காலை நேரத்தில் நம்முடன் இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு இனிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.